வானொலிம்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உலகம் கடைந்த வணக்கம். இது மொரிஷியஸ் வானொலி 819 கிலோஸ் மத்தியில் ஞாயிற்றுக்கும் தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை உங்கள் தமிழ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. வழக்கமாக இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடல், கொடியூர் தத்தன் சிறந்த தமிழ் பாடல்கள் ஆகியவையெல்லாம் இடம்பெற உள்ளன. சரி, முதலில் இதோ பக்தி பாடல்.

0: Hollywood Top 10. Hollywood Top 10 with Sundaram.
1: Hollywood Top 10 சிறந்த தமிழ் பாடல்கள். உங்கள் விருப்பமான பாடல்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். SMS மூலமாக 5718-5677 Hollywood Top 10
2: Number 10.
3: Album.

0: Number nine.
1: இயக்குனர் சசிவர்கத்தின் திரைப்படத்தில் நடிகர் விஜய் ஆண்டனி நடித்துள்ளார். படத்தின் பெயர் 100

0: Number eight.
1: நடிகர் ஆர்யா நடித்து வரும் அடுத்த திரைப்படத்தின் பெயர் மிஸ்டர் எக்ஸ். மனு அனந்த் இயக்கத்தில்

Number seven. நடிகர் இளைய தளபதி விஜய் அவருடைய கடைசி திரைப்படம் இது. படத்தின் பெயர் ஜெயநாயகன்.

0: Number six.
1: படத்தின் சிங்கா இந்த திரைப்படத்தில் நடிகர் கயால் சந்திரன்
2: நடித்துள்ளார். குருவி காதே குள்ள கொய்யங்கிற குருவி காதே குள்ள கொய்யங்க

0: Intenta.
1: Yeah.
2: Number five.
1: படத்தின் பெயர் மனிதன் தெய்வ மகளம்.

இயக்குனர் ஆர் எஸ் துரை செந்தில்குமார் அவர்கள் படத்தின் பெயர் லீடர்.

0: Number two.
1: இப் ஒப் தமிழா இசையமைப்பில் படத்தின் பெயர் மீச முறுக்கு
2: இரண்டு.
3: சூப்பர்

நாம் அளித்து வந்த இன்றைய கொலியுத்தத்தின் நிகழ்ச்சியத்தோடு நிறைவு பெற உள்ளது. இது மொரிஷியஸ் வானொலி. மீண்டும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வணக்கம்.

0: आप सभी का
1: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசையருவி.
2: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவு வணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2 819 கிலோஹெர்ட்ஸ் மத்தியடி வரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரையும் அது இசையருவி எனும் தமிழ் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடலும் இன்னிசை பாடல்களும் மற்றும் ஔவையார் மொழிந்த அருள்மொழியும் தொகுத்து வழங்கப்படும். வானொலி அன்பர்களே, இந்த சிறப்பான நன்னாளில் நாங்கள் கோளாறு பதிகம் கேட்டு நம் நிகழ்ச்சியை தொடங்குவோமாக.

வானொலி அன்பர்களை, அடுத்து வருவது ஔவையார் மொழிந்த அருள்மொழி. ஆத்திச்சூடி என்னும் அரிய நூலில் இயல்வது கைவிடேல் என்றார். அதாவது நாம் நம் ஊக்கத்தை எப்பொழுதும் கைவிடக்கூடாது. வானொலி அன்பர்களை, அடுத்து வருவது இன்னிசை பாடல்கள். முதன் முதலாக நாங்கள் ஒரு அருமையான பாடலை கேட்கலாம்.

வருடைய அன்பர்களே, லியோன் ஜேம்ஸ் அவர்கள் இசையமைத்து தந்த அருமையான பாடல். இந்த பாடலை சிறப்பாக ஹிஷ்மா ஊரில் வசிக்கும் முருகன் குடும்பத்தாருக்கும் பாப்லா ஊரில் வசிக்கும் நேஹா அவர்களுக்கும் தொகுத்து வழங்குகின்றோம்.

வானொலி அன்பர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி. அடுத்து வரும் பாடலை சிறப்பாக ஃபிளாக் ஊரில் வசிக்கும் அங்கன் குடும்பத்தாருக்கு தருகின்றோம்.

வானொலி அன்பர்களே, நாம் வழங்கி வந்த இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ரஞ்சிதமே ரஞ்சிதமே என்னும் பாடல் மூலம் முடிவடையப் போகின்றது. நாளைக்கு காலையில் தேன் இசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.